0: 陈总，
1: 老板了。
0: 现在感情是单身的，哪来感情不停在单间？我见过俺们家这个。
1: 累死我了。
0: 当我呢不过是年头两把了，他确实是人来多啊。兄弟上班呢，他让我老用没？但马上呢，年操金锤打击的，拿出钱忙这么多账，我大家身不记不全那么多。答应你不过第一个身不着数位。
1: 爸啦，我也陪俺们孙子，身不记不困难用过在。一年铺金锤打击可是身不得是全民多。
0: 他当到靠老亲戚孙子。我给吹个摇马的，拉不起木的团结，来几把拉把零年的钱多钱呢？要我可再摇马的，但他们得行不起去开的，看用。
1: 罢了，他今晚铺金砖多钱？两个卡的钱就能加油呢？
0: 但我让做龙吧，咱当家起不饿着要的。一年，他顶上露出个专业个名的，光不着光不着钱赚，可露出个单不赢呢？养不这只只钱没有？
1: 路错啊，多少钱啊用？多少钱那得要我去用吧？哦，不金砖多就落里去。不，创造厂都传送哎。
2: 王阿姆啦，打创造厂都传送啊。
1: 不，对的，要前行动的，俺们前行路。要俺们前操行动的。
2: 来三姆啦。
1: 从头弄到卡着这多。
2: 从头能对车长年升职给予，创作杨个名呢？从头能对升职给予，俺几个人都话阿姆啦。
1: 记下记下没？
0: 不，他现那从头能对的，不然俺就晓得。
1: 罢了，可能他要嘛的，突然弄点金牌名的，给一大批你个要不要的？
2: 不啦，阿姆啦，别人从头讲了呀，创办那个总个一级局长那是，电脑了。我让做新兵，顾不得点吧。那不是也要给上面开塞车去？叔叔来不住不得，叔叔赶来急不急？从我啥不是街头不吃我的送给。等到新兵忙做个年车去，全叫个人家里啊，交通官员团属。这个呢，每天日当，两个天日里啊，安排当间，要不要起就忙塞。十九天内嘞，要不要热汤，人不起就人送过多啊。接着，我让做都是点的多啊。
1: 阿妹婆。听上社区上不要的，得安排新个月。一年忙着给你提前求救个那么多人，没卡住要的，两个点俺俩就全没用。得嘞，你们看些个经理啊，不然路错还走到去。顶这钱币呢，俺就拿来骗到底使用吧。
2: 阿姆啦，俺是从干部这里啊，路错还转对名度，俺安排去伢子，长期给过生计。俺做名人呢，名人牌里啊，新来的，装来跨了马到马新边路酒店里，用到是当过的。
0: 不论啥的爷爷嘞，来拉不停这幺妈的。
2: 不啦，敌人从头干里啊，两个的做师兄呢，给表着让他们先叫松松啊。
0: 卡总的，就这来难道用？不论啥的，几个的你们都怕这会儿的。就这呀，从个顶嘴顶这一杯，啊。马上呢，就是谈得不多，拉着人家爹妈到，创个娘牛干孩子买吧。咱们的钱咋等着弄个爹的？
2: 你创我那爹牛买呢？创家当里啊，你们喜庆牛鱼。马赛天上中国超大钱表车的，香港的故事李嘉诚是也去的。光给马子群军呢，国足界谈得边叫东叫点不肯这签名，卢俊说年薪够大。
1: 阿七的婆，让谈得老群军的。天南起不得，错我落下去，都不然个，没那么难个，给这孙子写这嘛，对不我。
2: 阿姆啦，波啦，等到巴拉去。今那组我接不来去，宣布东北我出差是马差不多，过来视察军要事。我那钱呢，我来特地拉着钱毛找土那上去，但因那干么你上个就赚不多。念我呢？他们平时给俺准备热话的，就是当时。但一年阿姆拉，你谈得不到老总前辈设计的个，大概是穿了军的灯呢。你设计的个了点子，去哪做呀？吃连水都不吃的。俺龙哥那个新不吃火球呢，人家当军当预备，听都个新不吃的。过几个月，说话啥不都特别新不吃的。
1: 记下阿妹，不然给老大啥子阿妹的？我给钱，错给特别行不起我的。
0: ওয়াতা ছাওরাঙ্গ শিগদে রাংবাব চুংদুদা জিকপচি কেন রেজা লেগে থলিয়া রিবু টিমজে জিনেদিন রে রাংবাবে লচুংদু জামবা রুগা থেরগা জেবরে জিগ লুজা ইনে ডিগি তংগ জঙ্গ দা ইনে ডিগি মিশেন দা শুগোয়া লেনিউ ইয়মারে ইনে পামশুবে শিগদে জিগোগে বাগজাগে শোতুক মারদা রাংবালা দান্দা সিংবু জিমজি রেমাদা জিগি গানজু জংজু নাঙ্গে জন্দান ছিয়াগে লেমারে
2: Bola, ngata bala zhengma shi. Bala ge tui liya, gongshi da ruga sunza, rangi jundan kari yuba, duansu yoma shu. Yine taji zhengma rda. Suso jundan yu na, ningbu yubi liyaga kari chenye che chou shi. Nga ngubin ya jie, zonga chunju chi, zutak chun yi. Che zang na ne, nye che shi diya, gyabdo naro shu gin.
0: Oa da kari chigi yine kinan zu shin.
1: Gongzu. 他们的小铁棒啊
3: 小子呢? 他们就是东西去过东北来到这里有有哦哦这边呢就可以进两个天用机那真的在干什么呀咱不拍就行两个不忙干什么咱们不交心的呀公子有些东西啊两件事都是的
1: 有些什么